சஜம் சகஜம் சகனம் சகரம் சத்து தங்கிடு தக்கிடு தக்தஜம் சகஜம் சகனம் சகரம் சத்து தங்கிடு தக்கிடு தக்தரி சதன தஜனு சதனு தஜிமி சதிமி தஜனு சகித சரித தனத தனுத திமித்த தங்கம் தம் தம் தக்கிடு